சுற்றுலா லாகு இன்ஸ்ட்ருமெண்டாலியா தாடி சொடர சொடர பண்டைங்கார் கமி சாஜிக்கான் கொமெந்தார் உப்பராசி சிந்தூர் சுபுவா மிசி தாம்பா சேலா பட பழிங்கத்தான் சாத்து தாஹூன் உப்பராசி சிந்தூர் பாங்சா இன்னி மம்பரி கான் பங்கூர் மதான் கபடா அங்கத்தான் பர்சி ஜான்தா யங் திலா மம்புத்தி புக்தி கான் க தாங்குஹான் மடே கதாலாம் மனிம் காப்பி சிறாங்கான் தேரர்தி பஹல்காம் பாடா தாங்கல் துவ புலு துவ அப்ரல் துவரிபு துவ புலு லிமா பாட பரிங்கான் யங் டிட்டு குங்கான் பாகிஸ்தான் தேலா மன்னெரு பூ லிம்பா பாரிசான் மன்யம்பாயி பண்டுடுக் மங்கென்னாயி அகாமா மரேகா லாலு மம்பனும் புகான் மரேகா யாங் தி மங்கம் கி மங்க கி பத்தான் துவ புலு என்னாம் கோர்வான் ஜீவா இனி மறுபக்கான் உபாயா ஞாத்தா உந்துக் மமிச்சு க கக்கிரசான் அந்தர் கோமு நல்ஹால் இனி மன்னடாய் பர்கிரசான் சேதுர்கி தாரி சிரங்கான் லிண்டஸ் பாத்தஸ் மஞ்சாதி உபாயா மஞ்சிலா பேலா இண்டியா தாரி தாலாம் சிபகை தங்கான் அங்கத்தான் பர்ச்சு ஜாந்தா இண்டியா மலுஞ்சுர்கார் ஒப்ராசி சிந்தூர் பதா புக்குல் சத்து தித்திக் எம்பத் எம்பத் தினி ஹாரி தாங்கால் துஜு மெய் டூ அரிபு டுவ புலுலிமா மணிரங்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரிஸ் தி பாகிஸ்தான் சர்தவிலாயா ஜம்மு தான் காஷ்மீர் யாங் தி டுகுயி பாகிஸ்தான் தெம்பத் திமானா சிரங்கான் சிரங்கான் தெரிஸ் தர்ஹாப் இந்தியா சலாமா இனி திரன் சானகான் தான் தி ரஹான் அங்கத்தான் தாரா தாரா அங்கத்தான் லவ் தான் அங்கத்தான் உதாரா இந்தியா மனுமஞ்சுகான் ப்ரொஃபஷனலிசம் கபரியான் சர்தா எஃபிசியன்சி யாங் முலுஸ் தான் பொறுத்துத் தி சந்தோ தாலாம் மலக்சான் துகஸ் யாங் பனு ததாங்கான் இனி பசுகான் இந்தியா மலாஞ்சர்கான் சரங்கான் பிரசிசி தரடாப் சம்பிலான் கேம்ப் தி விலாயா ஜமுதான் காஷ்மீர் யாங் தி ருகுயி பாகிஸ்தான் சர்தா தி ப்ரொஃபென்சி பஞ்சாப் பாகிஸ்தான் லபிதாரி சர் அத்து டெரோரிஸ் திவஸ் தாலாம் அப்ராசி தர்சிபு தர்மாசுக் சாரா சாத்து பஞ்சாக் பெசாவத் ஈச்சே நபான் ராத்துஸ் எம்பத் பிலாஸ் காம் காம் தெரிஸ் திருக்கனால் கேஜி தி பவல்பூர் தான் முறிக்கே